அரோவரா குழுவினருக்கு நாங்கள் நன்றியை கூறுகின்றோம். அடுத்து இன்னொரு பாடலை உங்களுக்கு தரப்போகின்றார்கள், கேட்கலாம்.

கோவிந்தன் திருவிழாவை சிறப்பிக்க அடுத்து வரும் இன்னொரு கூட்டம், அவர்கள் லாசோஸ் கத்ரபோன் ஊரை சேர்ந்தவர்கள். தமிழ் இசைக்கூட்டம் என்னும் அருமையான கூட்டம். அவர்கள் இங்கு வந்து நடனத்தை ஆடப்போகின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் கேட்கலாம். திருமால் பக்தர்களே, இந்த கோவிந்தன் திருவிழா என்பது மொரிஷஸ் நாட்டில் மிக சிறப்பானதொரு திருவிழாவாகும். நான் சொன்னபடி கோவிந்தன் திருவிழா என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஆழ்வார்களை மறக்க முடியாது. ஏனென்றால் ஆழ்வார்கள் திருமால் புகழை பரப்பியவர்கள், மந்திர சொற்களை நமக்கு தொகுத்து வழங்கியவர்கள். அவர்களுள் திருமழிசையாழ்வார், தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார், ஆண்டாள் போன்றவர்கள், பெரியாழ்வார், நம்மாழ்வார் என ஆழ்வார்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலில் வந்துள்ள ஒரு மந்திர சொற்கள் நாங்கள் கேட்கலாம். தொழுது மலர் பூண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாழி நின்றே பழுத்தின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்றில்லை அடை என பொய்கையாழ்வார் மொழிந்த அருஞ்சொற்களாகும்.

0: நாராயணனை நினைத்து இந்த புனிதமான பிரார்த்தனையில் இணைவோம். ஓம் நமோ நாராயணாய என்ற திருநாமம் நம் உள்ளங்களில் ஒலிக்கட்டும். இந்த புரட்டாசி புனித வேளையில் பெருமாளின் திருவருளை வேண்டி நடைபெறும் இந்த பூசையில் அனைவரும் மனதார இணைந்திருங்கள்.
1: இந்த கோயிலில் பணியாற்றி வரும் திருத்தொண்டர் சதா முனியன் அவர்கள் நான்காவது கால பூசையை சிறிது நேரத்தில் தொடங்கப் போவார்.

பாடுகள் பண்ணுவது கிருஷ்ணா பெருமானி திருவாடுகள் போற்றி போற்றியே ஓம் ஓம் செடியாட பணி காற்றிருக்கும் திருமாளே நெடியான வெண்கடவனின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அருமையனும் கிடனியம் படியா கிடப்பேனே ஓம் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிடருமாய் ஒத்து ஒவ்வாடே பாட்பிட போட்டி மக்கொள்வான் முத்தனால் முகுந்தனால் புகுண்டமேமின எத்தனை கருமை உழைவர் ஓம் செவத்தகும் சங்கீத்தனம்.

0: நண்பர்களே, திருமால் பக்தர்களே, நாங்கள் வழங்கி வந்த கோவிந்தன் திருவிழாவினை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு மங்களத்தின் மூலமாக முடிவடையப் போகின்றது. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ மொரிஷஸ் RM3 கோவிந்தா போற்று சிறப்பு நிரலின் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. 7 மணி காலை உங்களுக்காக திருமால் திருவருள் எனும் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அவர் இயற்றிய இரண்டு முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த இரண்டு நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதல் அல்ல, அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்டாளுக்கு திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால், கண்ணன், ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவையில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும் அழைத்து பாவை நோன்பு நோர்க்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆட் செய்யும் என்ற நிலை. அதாவது இறைவா, உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநல மற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையின் நாயகன், அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை, இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கனவு, திருமணம்.

ஆசை கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தைப் போல தோன்றி

ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் இயக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனையுடன் இணைய வேண்டும், இறைவனுக்கே உரியவளாக வேண்டும். இந்த இயக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் 1000. தெய்வீக திருமண கனவு. நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி வாரணம் 1000. இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள். இதை வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது, இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் வாரணம் 1000 இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது இயக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற இயக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது. காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி, இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனால்தான் ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால் அவளுடைய காதல் காலத்தை கடந்தது. பல 100 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமையான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம், அவனுக்கே நான் உரியவள், அவனுக்கே என் அன்பு, அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த சிவாத்திருச்சிற்றம்பலம். மீண்டும் பகுதி 2 சந்திப்போம்.

0: தேனிசை அரங்கம்
1: என்று புத்தகப்படுப்புக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம்.

வெறும் உடைந்த ஒன்றாக நாம் இருப்போம்மா. இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராயிருந்தாலும் தேசிப்பவர்கள் நாம் ஆகியவே இருக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் என்றுக்கு சிறப்பான நாள். 94.6 98.8 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6 98.6
மார்னிங் ஷோலவை இனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: இன்று காலை சிந்தனை வாழ்க்கையில் நம்மை சோதிப்பதற்காக பல மனிதர்களும் பல சிக்கலான சூழ்நிலைகளும் பல சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆனால் சாதிப்பதற்காக நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்ய வேண்டும்.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Siyarangam. Jani Siyarangam.
0: அனைவருக்கும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்ற அன்புடன் நாம் நல்வரவைக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் நம்பிக்கின்றோம். இன்றைக்கு நடுக்கிழமை, சித்திர மாதம் 27ஆம் தேதி. எனவே வணக்கமாக புரட்டாசி மாதை கோவிந்தன் விரதத்தினையொட்டி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பதில் பெற மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வள்ளாந்து தின்தோள் மணிவந்தான் உன் செவ்வடி சிவத்திற்கு அப்பு அடியோமோடும் நந்தோடும் பெறுவென்ற 1,000 பல்லாண்டு வரிவாய் நின்பல மார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வரிவாய் சோடி வளர்த்துழையும் சுதடாடியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதங்களில் ஒன்றான இந்த புரட்டாசி மாதம் வந்துவிட்டது. தமிழ் மற்றும் தமிழ் புரட்டாசி ஒரு முக்கியமான மாதமாகும். இது ஒரு மங்களகரமான மாதமாக கருதப்படுகிறது. மேலும் இது பல்வேறு ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவங்களை கொண்டுள்ளது. இந்த புரட்டாசி மாதத்தின் மிகவும் முக்கியமான சிறப்பங்களில் ஒன்று புரட்டாசி விரதமாகும்.

புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமின்றி முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் செய்யப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களை நேரில் வந்து ஏற்பதாகவும், தர்ப்பணங்கள் ஒரு வருடம் முழுவதும் முன்னோர் தர்ப்பணம் செய்து வழிபட்ட புண்ணியத்தையும், இதற்கு முன் தர்ப்பணம் செய்ய தவறியதால் ஏற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் ஆகியவற்றையும் நீக்கக்கூடியதாகும்.

பூவுலகில் எப்பொழுது தர்மம் தலை சாய்ந்து அதர்மம் வேறென்று படுகின்றதோ அப்போது ஆண்டவன் தர்மத்தை நிலை நாட்ட கலியுக வரதனாக கருணை கடவுளாக கண்கண்ட தெய்வமாக திரு அவதாரம் செய்கின்றார். நான்கு திசை கரங்களுடன் பிறந்த கண்ணன் நான்கு வேடங்களுக்கும் நாயகனாக விளங்குகிறார். கருமை நிறத்துடன் பிறந்த கண்ணன் மூவுலகிற்கும் ஞான ஊழி காட்டும் தீபப்பிரகாச வண்ணமாக காட்சி கண்ணப்பெருமான்.

இந்த புரட்டாசி மாதம் என்பது பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பலர் விரதம் பெறுந்து திருமாலை நினைத்து கோவிந்த நாமத்தை உச்சரித்து திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு தங்களால் என்ற அளவுதான் தர்மங்களை செய்கிறார்கள். நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்துவது, நம் வார்த்தைகளில் இனிமையை வளர்ப்பது, கோபத்தை குறைப்பது, பிறருக்கு உதவுவது, இறைவனை நம்பிக்கையுடன் நினைப்பது, இதுவை உண்மையான விரதத்தின் அழகு.

ஆமாம், இன்றும் நம்முடைய நிகழ்ச்சி முழுவதும் பக்தி மனம் வீசப்புகள். நம் விடயங்கள் முழுவதும் பெருமாளின் திருநாமம் ஒழிக்கப் போகிறது. நீங்கள் எங்கிருந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டிலோ, வேலை செல்லும் வழியிலோ, எங்கு இருந்தாலும் ஒரு நிமிடம் உங்கள் மனதை இறைவனிடம் ஒப்படைங்கள். கண்ணனை வணங்கினால் அவன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களை அரவணைத்து அருள் பொருந்து ஆனந்தமயமான வாழ்வினை அருளுகின்றான். குறையில்லா கண்ணன் பக்தர்களின் குறை தீர்க்கும் கண்ணன் ஆவான்.

நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இறைவன் என்னுடன் இருக்கிறார்.

0: Many more happy returns of the day.
1: இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அடுத்த படையினர் அம்னிஸ்காலி உரை சேர்ந்த செல்வின் புத்துசாமி தனது பிறந்தாட்டின வான்முடன் வணங்கிக்கிட்டும் அம்மா நிம்லா அப்பா கிருஷ்ணன் அப்பா இவாட்லி அண்ணன் சர்வன் மேலும் தம்மி முத்துசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வெற்றுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் பிச்சுபெலே அவரை சேர்ந்த அருளன் சக்கர்வாணன் அவருக்காக நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றும் தியோலே உரை சேர்ந்த திரு விஸ்வன் தந்தானி அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். மனைவி சந்தி மேலும் செல்வரசி சிவானி குவிலன் லோகேஸ்வரி காசன் ஆகியோரின் சார்பில் இன்று வெற்றுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படத்தில் ஆஸ்திரேலியா வசித்து வரும் வாடிசன் அருமு தனது பிறந்தாட்டை நம்ம அன்புடன் வணங்குகிறோம். அம்மாவாடி வெனினா நிதானா லியானா மேலும் ஷெகிமியா ஜோத்யா விம்லா ஜெயா சுந்தரி ஜொவ்வானன் மெவின் கலைவாணி குத்து சாம்பியோ உரை சேர்ந்த வெங்கதளபிள்ளை குடும்பத்தார் மேலும் அவுமு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் இன்று வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நம்ம அலிபுரியும் உரை சேர்ந்த ரூபி மேலும் ருபினா அவர்களுடைய பிறந்தவற்றை நாம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா வினோதா பரணி பல்லவி திக்ஷன் ரோஷன் அக்ஷய் தனிசன் மேலும் நெல்வின் ஷானினி அந்தி பிரிசிலா மேலும் நஷ்வன் கோவிந்தன் அத்தி வினோதா பொந்துசுவாமி கணியப்பன் வீராஜலம் இரமசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் இன்று வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் பீத்தம் உரை சேர்ந்த திருமதி வேதி நல்லம் அவர் இது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். துணிவன் சிசன் மிகலை மிலை ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டி நாம் குகமோதில் உரை சேர்ந்த விஜனா ஆகுபோ தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் தொடங்குகிறோம். விஷால் காஷினா அம்மா மனோன் அப்பா வாசன் மேலும் அலன் திருவாணி மேலும் வேதன் தந்திராயன் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டி நாம் ரோசில் வசிக்கும் இலா நாயுடு தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் தொடங்குகிறோம். மேலும் பிரதிகன் ராசன் தேசிகன் விலாசினி கியகா அம்மா மல்லிகை வெகன் குமரேசன் கோவிந்தன் மருதே நரசிகாடு குப்பா தேவன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களின் மனதில் பக்தியும் வாழ்வில் நல்ல எண்ணங்களும் செயல்களில் தர்மமும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது இந்த புனித விரதத்தின் மையான நோக்கம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.